உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்ச என்ன கொண்டுட்டு உங்களை காப்பாத்திக்கணும்.